இல்லப்பா, நான் போறேன். நாடே இப்ப விடுதலை ஆயிடுச்சு. உங்க மகளுக்கு மட்டும் அது இல்லையா, எனக்கு ஒரு துணை கிடைச்சிருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க அன்பு மகள் சுஜாதா.